துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரும் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மட்டும் எங்கள் பரிசுத்தர் 24 மூப்பர்களோடு கூட சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

மீண்டும் ரேவமுடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ஞாபகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, sikkaramai varu. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளுகிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

ஆவியானவரே, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் ஊழியங்களை ஆண்டவர் எடுத்து நடத்துகிறார். உம்முடைய கிருபை நான் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக நிற

செய்வீராகள், எங்களை நடத்துவீராகள். எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராகள். ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவர். மரணமே உன் கூரங்கி, ஆதாரமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உற்சாகம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை அன்பரை வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து அன்பரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டு வருவே. எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ ஜீவிக்கிறீர்.

நானும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதா? கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

நாமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதை கூறித்தது, என் மகிமை பதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதா ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர்.

உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீரா, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீரா, உமக்கு மகிமை செலுத்துவேன். அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான்,

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடும்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

0: உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி வந்திருக்கிறோம்.

கர்த்தாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொள்ளும். Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu. Engal devane, vanavirukku melaga uyarndha. Umadhu magimai bhoomi anaithin melum uyarndhirupadha. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஒருவரை உயர்த்த

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

பாதத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை குறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

எங்களுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படியாக.

அல்லாஹ் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் விஷயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare.

தேசத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி. என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருந்தேன். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, அன்றுவரை எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தையும் செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிரு.

நடுவில் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

நாங்கள் விசுவாசத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது எங்கள் ராஜாதி ராஜாவை அன்றுவரை முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, Sikaramai Var. Lord, you are my God. Nee ennudaiya devan. Adhigaalame ummai thedugiren. Varandadum, kudaithadum. தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

சந்தித்து வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவர். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவர் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கு எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

பாதத்தால் இடைக்கட்டி என் வழியை சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

அப்பரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை குறித்தது, என் மகிமை பதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவர். எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறமாகவே சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ, புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

கர்த்தர் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் பலி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்

பொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள்

பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

நாளும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

கர்த்தாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, மக்கரத்தின் குறியைகளை நிகழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் வா. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போலவே இரட்சகர் இல்லை தெய்வமே.

உம்மை உயர்த்துகிறவன், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரையே, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தெழுந்தின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வமல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக தரிவிக்கிறதோ, உமக்கு மகிமை செலுத்துகிறமான எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. Thank you.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்று

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் குறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாண்டவே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின் வழியாக.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரும் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattu, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் ஒருவரும் உண்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறது எங்களுக்குள்ளாய் வந்தவரே. எங்கள் இருளை மாற்றினவர்கள் வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறான்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உச்சாரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்துருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயத்தை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, தனி உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

கூப்பிடுகிறே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ

கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கள்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாரே. எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்வோம்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையால் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

பிடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறவன். சர்வ வல்லவன், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூறங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தோம், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்,

நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும்

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசித்து எங்களுக்கு உதவி செய்து மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னை மகிமைப்படுத்துகிறார். என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி வந்தது.

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல,

சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களும் உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டுகள் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் ஃபாதர், கம் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் காட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்டர். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கு வழியாக

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

நாமமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

ஆதரவும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதயம் கூறித்தது, என் மகிமை பதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அந்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீரார். உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீரார். உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீரான்.

குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

0: உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கவும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமைக்கு செலுத்துகிறமான் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறோம். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

வழிகளும் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu.

கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தையும் செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல். எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்த

மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லா சதித்திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரி உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

இவைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

எங்கள் கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை குறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள் கம்.

0: உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறவன். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you, Father. Thank you.
1: பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் Father, come and take control of God. Take control of Master. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள்

பிரேமுடைய வருகை நாங்கள் உமோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகின்றோம்.

பெற்றாமே. ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் துரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறு. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடும் உடைய தயவு காய் கேட்டுக்கொள்வேன், உமது வாக்கு வழி எனக்கு உங்கள் தெய்வமே.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சந்தித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உற்சாகம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தும் மேல் உயர்ந்திருப்பதாக நிறுவோ, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவர்களே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ. Thank you.

எங்கள் தேவனே, வானவிற்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

ஜெபமாக கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

புதிய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? Where shall we go, O Lord? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதியே கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதை குறித்தது, என் மகிமை கடிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாகவே சர்வ வல்லவரே தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

ஆவியே, உம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகம் என் அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான்,

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உண்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உண்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, எவ்ரி டார்க்னஸ் will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய். நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக ஆவியானவரே. Take control of God.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

உன்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆர்வமானவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பணி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே,

அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதா. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, God.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள்.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஒருவர் உயர்த்த

சுமாய் உயர்த்தினோம். Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

ஆதரவும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

எங்களை தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் மறைந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போலவே இரட்சகர் இல்லை தெய்வமே.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தரி விகிவிட்டுள்ளோ. உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. உமக்கு நன்றி.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஜாதி ராஜாவை ஆண்டவரே முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai var. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, O God.

திருக்கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? Where shall we go, O Lord? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதி கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களில் வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரி காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தானாண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

0: கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

34 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

பாடுவோம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடுகளும் என் அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர்

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pullagalin ooliyathin vilakku eriyattu, nammudaiya pullagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருவீர்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக ஆவியானவரே. Take control of God.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, அன்றுவரை எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராகும்.

0: செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்வோம்.
1: எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்போம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்துவீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருக்கிறேன். உண்மை துடிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.

0: கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கதிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.
1: என்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் விஷயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்கொள்கையின் வல்லமை இப்பொழுது உண்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயத்தை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. உமக்கு நன்றி.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள்

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

கம்மிங், ஒரு நாள் வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu. Engal devane, vanagalukku melaga uyarndha, umadhu magimai bhoomi anaithin melum uyarndhirupadha. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

அப்பா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே.

my weird Lord. Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

பார்த்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாகவே சர்வ வல்லவரே தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கு எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போலவே இரட்சகர் இல்லை தெய்வமே.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீ, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துடிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தையும் செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல். எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

0: உன் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் ஃபாதர். Come and take control of God. Take control of Master. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

உம்மிடத்தில் உண்டே, உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, எங்கள் ஜீவனின் அதிபதி கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீர்.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறதே.

கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை படிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரன்பமும் உண்டு.

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்ன நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

அல்லாஹ் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தோம், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நிறுவிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. Thank you.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆர்மாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, மக்கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu. பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ரட்சிப்பிற்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pullagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pullagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று வாண்டுகிறேன். எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாய்

0: மட்டுமே கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே நடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் ஃபாதர். கம் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் காட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்டர். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கு

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சந்தித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் விஷயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, கர்த்தர் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதை குறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலை நிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது

அன்றே உடைய வருகை நாங்கள் உமோடு கூட வந்து உடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாற. பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் எட்டி

54 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

நாம கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

பலனும் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

எங்களுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படியாக. நீங்கள் தெய்வமே,

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

அதிகமாக கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை கூறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான். எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறமாகவே சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறான், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீ, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த, பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார், உம்மை துதிக்கிறார். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

அன்பரே உம்முடைய வருகையில் நாங்கள் உமோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்.

ஆவியானவரே, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் ஊழியங்களை ஆண்டவர் எடுத்து நடத்துவீராக. உம்முடைய கிருபை நான் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் நிரப்பு.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டுகள் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும். Father, come and take control of God. Take control of Master. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்,

34 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறோம். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசித்து எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நிறுவோ, உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

சிலுவைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்று உமை நான் உயர்த்துகிறேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கண்களில் பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீரா, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீரா. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்ன நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீரா. ஒருவருக்கே ஆராதனை. பிளஸ் யுவர் நேம் காட். மகிமை. பூமியின் குடிகளே, நீ எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி. என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருந்தேன். உம்மை துதிக்கிறவன் எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

வழி இதுவே, இதில் நடுமங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

0: மட்டுமே கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழுங்கள். பரிசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18 சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் எட்டு.

நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று ஆண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

காவலாய் வந்து நிற்கிறேன். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதிக்கிறேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களும்

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என் உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லா சதித்திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரையே, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவை ஆண்டவரே முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் துரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, Sikharamai Varu. Engal Devane, Vanavilukku Melaga Uyarndu, Umadhu Magimai Bhoomi Anaithin Melum Uyarndirupadha. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, God.

பார்த்து சொல்லலாமா? கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள் கம்.

0: உம்மை உயர்த்துகிறமாண்டு, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர், என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறமான சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரை, எங்கள் இருளை மாற்றினவரை, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள்

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே நடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்,

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்க என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. எழுந்து பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

மகிமைப்படுத்துகிறார். பலனும் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ

மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, sikkaramai varu. Lord, you are my God. Nee ennudaiya devan. Adhigaalame ummai thedugiren. Varandathum kudaithathum தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவு காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு உங்கள் தெய்வமே.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

ஆத்துமா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களில் பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராங்க. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலை நிறுத்துவீராங்க. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவர். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உற்சாரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை, பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, யேசுவே, தேங்க்யூ. Thank you.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும். Thank you, Father Lord. Hallelujah.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீ, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியின் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

சிலுவைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவீர்கள் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவீர்கள். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துள்ள மாட்டோம்.

0: பாடல்களை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

அல்லாஹ் சதித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரையே, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்கொள்கையின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல்

54 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

பிடித்தார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி, என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்புகிறார். உம்மை துதிக்கிறார். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீர், சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசு, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

இதில் நடுவங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

ஆண்டவரே, உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் துரியைகளை நெகிழவிடாதிரும். வந்து எங்களை அழைத்துக் கொண்டு Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai var. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தில் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அபியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. Bless your name, God. மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. Thank you. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர் கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தும் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவர், எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

எங்களுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, மக்கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வேன். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவேன், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலம் தருவீராக ஆவியானவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, இப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் சரீரங்களை நீர் ஆளுகை செய்வீர்கள்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் Father, come and take control of God. Take control of Master. உங்களுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

கிருபைக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீ, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறான். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துதிக்கிறார். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சுதரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உண்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ ஒருவரை உயர்த்த

ஆத்துமாவை உயர்த்தினோம். Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீதான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்திட்டங்களை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக தரிப்பீர்களோ, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, யேசுவே, தேங்க்யூ. Thank you.

ஆண்டவர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

0: மகிமைப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்வோம்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்.

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கு எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசித்து எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள் கம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவர்கள், வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து தங்கள் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறமான எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவர்கள் எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஒரு நாள் வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் வா. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆரம்பித்த நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை

மனதும் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, oh Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர்

பாடலாமா? கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

எங்கள் கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

நோக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. We bless your name, God.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை. நாங்கள் வாழ்வது

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ஆவி ஆண்டவரே முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, Sikkaramai Var. Lord, you are my God. Nee ennudaiya devan. Adhigaalame ummai thedugiren. Varandadum kudaithadum தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு தெய்வமே.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. அசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார் எங்கள்

0: எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.
1: எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருக்கிறேன். உண்மை துணிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.

கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

பாடல்களை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

ஜெபமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களில் பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். ஆண்டவரே, இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான். ஆண்டவரே, எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன். அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூறங்கி, ஆதாளமே உன் விஷயமங்கே என்று சொன்னவன் சாவையும் நோயையும் வென்றவன் நம்மோடு கூட இருக்கிறான்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, நரிவிக்கிறோ உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

மனிதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

பிரேமடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது எங்கள் ராஜாதி ராஜாவை ஆண்டவரே முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் மாறு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்து. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று வாழ்ந்துகிறேன். எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாகும். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

நன்றாக சதித்து தங்கள் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவர். மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உற்சாகம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நரிவிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தில் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

திருக்கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தானாண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே. எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறமான சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வு.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்கும் சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, அன்றுவரை எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்ன

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர்.

0: பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசித்து எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தும் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

ஜெபமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

எங்கள் கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திலும்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

என் ஆத்மாவிலே பலன் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த, பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார், உம்மை துதிக்கிறார். எங்களுக்குள்ளாய் வந்தவரை, எங்கள் இருளை மாற்றினவரை, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, மக்கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai var. Lord, you are my God. Nee ennudaiya devan. Adhigaalame ummai thedugiren. Varandadum, udaithadum, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

ஆவலாய் வந்திருக்கிறோம். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களை உம்மை தியானிக்கிறேன்.

24 மூப்பர்களோடு கூட சேர்ந்து சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்த, பூமி அனைத்து உம்முடைய மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

34 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறோம். உமக்காய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்து மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள்

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள்

பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன். உமது வாக்கின் வழியாக எங்கள் தெய்வமே.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து தள்ளி நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரையே, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே.

ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தரி விகிதோ.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடுகளும் என் அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியா என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறேன். எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

பிரேமடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து உடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, sikkaramai varu. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்திலே ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

மூலமாக எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியே நடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

நாமா கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

மகத்துவமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

நம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். அந்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலை நிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அபியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டுவீர்கள் தெய்வமே. எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்திட மாட்டோம்.

பண்ணுவேன், கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உச்சாரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, தனி உமக்கு மகிமை செலுத்துகிறமான எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்துவீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறமான் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த. பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன், உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you. Thank you, Father. Thank you. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கேட்டுக்கொள்வேன், உமது வாக்கின் வழியாக எங்கள் தெய்வமே

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

கிருபைக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்கும் சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

வழியை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் தீமாவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பலி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர்.

வழி இதுவே, இதில் நடுவங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே.

தரிசனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.